0: ஒரே 7 வினாடி பணஸ் ஹாயா இவேலாவ அப்ப இப்ப நம்ம தக்கறான ஒரே பல்லத்த கிரிவீதுருவாக ரச பலன பல்லத்த நிஷ்பாதன கன மொகத வாதன லங்காவே அப்பே கிரிகோவின் கி ஹய்ய தமாய் பல்லத்த கேல கேன்
1: இதින් ඔබ දන්නෝ கிரிகோவின் 20000කට වඩා වැඩි සංඛ්‍යාවක් එකතු කරගෙන ඔවුන්ගේ ආර්ථිකය ශක්තිමත් කරන්න දැන් පල්වත්ත නිෂ්පාදන ආයතනයට පුළුවන්කම ලැබිලා තියෙනවා.

அட்டா வினாடி ஹதலி சாயா இல்ல சிந்துவா காப்பி ஹவே சந்தன சந்தனாயகே சிந்துவா மே சிந்துவ லிவ் சந்துல சந்துல அப்பே சந்துல விளந்தவனே அதிபத்துமா லீப் சிந்து இதுமாக ஈ பர்த்டேகனே அமத்தோக்குனா நம்ம விஷயக்கொத்தான் கொஹிது சாரி அப்ப மே மங்க ஹம்பிங்கோ கேத்து தக்கே மே ஃபேஸ்புக்கி ලසන සින්දුවක් එතුමා තිලිය වෙච්ච එයාගේ අත්දැකීමක් තමයි අවසානයේ ලසන සින්දුවක් බවට පත් වුනේ. අතයි විනාඩි 47යි.

காசி வெள்ளட்டு கண்ணன்பே, காசி வெள்ளட்டு தின்னன்பே, மனுஷக்கம் மினிசுனி காசிவாசி அத்தி அயலங்கு பூமிங்காய் கண்ணட்டனே மனுஷக்கம் மினிசுனி காசி வெள்ளட்டு கண்ணன்பே, காசி வெள்ளட்டு தின்னன்பே, மனுஷக்கம் மினிசுனி காசிவாசி அத்தியாயலங்க.

காசி வலட்டு கண்ணன்பே, காசி வலட்டு தின்னன்பே, மனுசு கம நினிசு நீ காசி வாசி அத்தியாயங்கு பூமிகாய்கன்.

அத்தனை வினாடி பனசுதேகாய் விழாவ இவினின் டிரைவ் ஹகினின் விழாவ சுவிசேஷி கடு தக்க சங்கிதானே வினவா විශේෂයෙන්ම ස්වාධීන රූපහානි මාධ්‍ය ජාලය රූපහානි මහ ගෙදර ලංකාවේ හැමෝටම මුලින්ම ටීවී එකක් බලන්න ලැබුණේ.

செலகி ஜயபீத சியலு ரோகியாட்டது யக்ஷ பயட்டது கிரஹ தோஷ வலட்டது யஹபத் பிரதிபல அக்கர தின பவ புராதனே சித்த பவதேன ஜன விஸ்வாசே ஜயபீத சிரவணிய கரண ஒபட்டது.